சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவி சுவாமினி.